கங்கே கண்ணத்தனிக்கா கசும்பிக்கங்கே அண்ணங்கோடி வேவே கசும்பிக்கங்கே.